0: Lunch was usually a quick eat.
1: Then Burger King released Smoky Maple Mayo.
0: Smoky, sweet, rich. This tastes dangerously good.
1: Did you just photograph your burger?
0: Not the burger. The Smoky Maple Mayo moment.
2: Savor the flavor of Burger King's limited time Smoky Maple Mayo with 100% flame grilled beef patties or in the Spicy Chicken King. And lock in on our chicken fries with the Smoky Maple Dip. Available through dine-in, takeaway, and delivery.
3: With complete oil. There was a complete, like a sheet of oil on the water here. And the smell used to be so strong of the oil. It was there everywhere.
4: Most people who live in these areas, they are fishermen. And they could not go fishing for several months. So it was a massive emergency situation. And it was quite heartbreaking to see people impacted because their livelihood was impacted.
5: மீனவர்களுக்கும் ஆறுக்கும் கடலுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. இது வந்து ஒரு தொப்புள் குடி வரும் மாதிரி இது. இதை வந்து சாதாரணமாக பிரித்து எடுத்துன்னு போயிருந்தது. கிட்டத்தட்ட அந்த மலைக்கு அப்புறமா ஒரு 45 நாள் நாங்கள் வந்து தொழிலுக்கே போகல. நாங்கள் எப்படி சாப்பிட்றது, எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் சாப்பாடு இது பண்ணுறது. 24 வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கு அந்த கழிவில். அந்த வேதிப்பொருளை தான் நாங்கள் கையால் அள்ளி தான் சுத்தம் பண்ணாங்க. எங்களுக்கு எப்படினாக்கா எங்கள் ஆறை நாங்கள் ஒன்றே சுத்தம் பண்ணணும். நான் திரும்ப நான் ஆற்றுக்குள்ளே போய் நாங்கள் வந்து மீன் பிடிக்கணும். திரும்ப நாங்கள் வந்து எங்கள் குழந்தை குடி காப்பாற்றணும். கிட்டத்தட்ட இந்த ஆயில் பாதிப்பால் இந்த ஆற்றில் வந்து மீண்டும் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகும். திரும்ப வந்து மீன்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு
6: தண்ணி எப்பவுமே ஆயில்
5: அலையாத்தி கடல் நிறைந்த ஒரு ஆற்று பகுதி. அதிகப்படியான கடல்சார் உயிரினங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய முகாந்தரம் இங்கே தான் இருக்கும். அதாவது 100% மீன் பிடிச்ச இந்த இடத்துல 50% மீன் தான் எங்களுக்கு வந்து வந்தது.
4: தி ஆயில் ஸ்பில் ஆக்சுவலி ஹேட் இம்பாக்டட் மேன்க்ரோவ்ஸ் வெரி பேட்லி. As you can see here, the oil deposits were there in the roots. So we have come here to see the restoration of mangroves. Mangroves are basically super fighters, the super fighters of climate change. You can say that they have magical powers in the sense that they are so resilient that they not only provide a bio shield, but I know for sure that in Tamil Nadu, when the tsunami hit in 2004, communities which are in coastal areas, many of those villages were protected because they had the bio shield of mangroves. So they are super fighters and they need to be protected at any cost.